0: அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பெரிய வரையறது?
1: நீ அண்ணிக்கு பண்ணது பெரிய தப்பு. ஆனா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்கான், அதுவும் வயசுக்கு வராத ஒரு சின்ன குழந்தைய. அங்கே செய்யணவரை இந்த மாதிரி வெறித்தனமாக தான் போடணும். அந்த தில்லை எனக்கு பிடிச்சது.